சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம்.

0: இறைவன் ஒருவன், அவன் அருவம் உடையவன், ஆனால் பல உருவங்களை எடுப்பவன், அவன் ஒன்றாக இருப்பவன். காலத்திற்கும் இடத்திற்கும் அன்பர்களின் இயல்புக்கும் ஏற்றபடி கருணையினால் புதிய பல தோற்றங்களை அவ்வப்போது எடுத்துக் கொள்கிறவன். ஆனாலும் அவன் ஒருவன்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் எனக் கந்தபுராணம் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரபஹிதா வதந்தி என வேதம் சொல்கிறது. அன்பர்களின் விருப்பப்படி வடிவம் கொள்ளும் இறைவனுக்கு இரண்டு திருவடி என்றால் ஏகபாத மூர்த்தியாக ஒற்றைக்காலில் காட்சி அளிக்கின்றான். இரண்டுக்கு மேல் இல்லை என்றால் வேதம் அவனுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் பாதங்கள் என்று கூறுகிறது. பக்தருடைய கணக்கை வரையறுக்க முடிந்தால் அவனுடைய வடிவத்தையும் வரையறுக்கலாம். ஆனால் இரண்டையும் வரையறுப்பது என்பது இயலாத காரியம். வரையறை தெரியாத போது பல என்று சொல்லுவது பொருத்தம். ஆயிரம் வகையில் பிழைக்கலாம் என்பர். பல வகை என்பதையே ஆயிரம் வகை என்று சொல்லுவது வழக்கு. அதுபோல பல என்பதையே ஆயிரம் என்று சொல்லுவதும் வழக்கு. இதனை அப்பர் பெருமான், இறைவன் ஆயிரம் தாமரை மலர்களைப் போன்ற ஆயிரம் சிவந்த திருவடிகளை உடையவர், ஆயிரம் பொன்மலர்களைப் போன்ற ஆயிரம் திருத்தோள்களை உடையவன், ஆயிரம் கதிரவர்களைப் போல ஆயிரமாக உயர்ந்த திருமுடிகளை உடையவன், ஆயிரம் திருநாமங்களை உவந்து ஏற்றுக்கொண்டவன், இவ்வாறு அளவு காண முடியாதவன் எம்பெருமான். அவன் அளவற்ற கருணையினால் அடியார்கள் தரிசித்து இன்புறும்படி அமர்ந்த கோலத்தில் ஆரூரில் எழுந்து அருளியிருக்கின்றான் என வர்ணிக்கின்றார். அளவுக்கு அகப்படாத வடிவம் உடையவனுக்கு நாமங்களும் அளவுக்கு அகப்படாமல் உள்ளன. உருவம் பல எடுத்துக்கொண்டு அருள்வதைப் போலவே திருநாமங்கள் பலவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமையால் பல வடிவங்கள் மேற்கொள்ளுவதைப் போல தனக்கென்று ஒரு நாமம் இல்லாமையால் பல பல திருநாமங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அஷ்டோத்திரம் என்றும் சகஸ்ரநாமம் என்றும் அர்ச்சனை செய்வதுண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியே சகஸ்ரநாமம் இருக்கிறது. ஒரே மூர்த்திக்கு வெவ்வேறு சகஸ்ரநாமங்களும் உண்டு. பெரிய தலங்களில் எழுந்து அருளியுள்ள மூர்த்திகளுக்கு தனித்தனி சகஸ்ரநாமங்கள் வழங்குகின்றன. கணபதிக்கும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமம் உண்டு. அதை அல்லாமல் ககார சகஸ்ரநாமம் என்று ஒன்று தனியே இருக்கிறது. இப்படி உள்ளவற்றை பார்த்தால் பல சகஸ்ரநாமங்கள் இருப்பது தெரிய வரும். அவற்றையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். சிவ ஆயுத நாமாவளி எனும் இந்த குறுந்தகட்டில் வடமொழியிலுள்ள சிவபெருமானின் 10,000 திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆயிரம் ஆயிரமாக 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருநாமங்களை சுசீந்திரம் கானு ராமசாமி ஓதியுள்ளார். இவர் காஞ்சி காமகோடி வேத ஆகம பாடசாலையில் முறையாக பயின்றவர். சுசீந்திரம் அருள்மிகு கொன்றையடி தானு மாலைய சுவாமி பரம்பரை பூஜா ஸ்தானிகர் நாராயண பட்டர் அவர்களின் மூத்த புதல்வர் ஆவார். இவரால் சிவபூஜா வேத மந்திரம் என்ற குறுந்தகடு 2016 63 மாத இதழ் சார்பில் வெளியிடப்பட்டது. தற்போது 63 மாத இதழ் சார்பில் 5 வெளியீடாக சிவ ஆயுத நாமாவளி என்னும் குறுந்தகட்டை வெளியிடுவதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்கள் இக்குறுந்தகட்டினை பெற்று சிவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கச் செய்து இறைவனின் திருநாமங்களை போற்றுவோமாக. முகவுரை: ஹரிஹர புத்திர பிள்ளை என்ற சிவக்கண்ணன், இணை ஆசிரியர், 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ், கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivaya Nama. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் குமாரகண்டம் 9வது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் பிரம்மோவாச தேவதேவ குஹஸ்வாமின் சாங்கரே பார்வதீசுத நசோபதேரணோ விஷ்ணு தாரகாசுரயோ வ்ருதா விஷ்ணுனா நஹி வத்யோசௌ தாரகோ பலவானதி மயா தத்தவரஸ்தஸ்மாத் சத்யம் சத்யம் வதாம்யஹம் நான்யோஹந்தாசி பாபஸ்ய த்வாம் வினா பார்வதீசுத தஸ்மாத் த்வயா ஹி கர்த்தவ்யம் வசனம் மே மகாபிரபோ சன்னதோ பவ தைத்யஸ்ய வதாயாசு பரம் தப தத்வதார்த்தம் சமுத்பண்டம் சங்கராத்மம் சிவாசுதம் ரக்ஷ ரக்ஷ மகாவீர த்ரிதசான்யதிநாந்த்ரணே நபாலஸ்த்வம் யுவானைவ கிம் தூ சர்வேஸ்வர பிரபு சக்ரம் பஷ்யே ததா விஷ்ணும் வியாகுலம் ச சுராங்கனான் ஏவம் ஜஹி மகாதைத்யம் த்ரைலோக்யம் சுகினம் குரு அனேன விஜிதச்சேந்திரோ லோகபாலைஃ புரா சஹ விஷ்ணுச்சாபி மகாவீரோ தைர்ஜிதஸ்தபசோ பலாத் த்ரைலோக்யம் நிர்ஜிதம் சர்வம் அசுரேன துராத்மனாம் இதானீம் தவ சாநித்யாத் புனர்யுத்தம் கிருதம் ச தைஹி தஸ்மாத் த்வயா நிஹந்தவ்ய ஸ்தாரக பாப பூருஷ அன்யவத்யோ ந சைவாயம் மத்வர சங்கராத்மஜ ப்ரம்மோவாச இதி ஸ்ருத்வ மம வச குமார சங்கராத்மஜ விஜஹாத பிரசன்னாத்மா ததா த்விதீவசோ ப்ரவீத் வினிச்சித்யாசுரவதம் சாங்கரிஸ்ஸ மஹாபிரபு இமானாதவதீர்யாத பதாதிரபவத் ததா பத்யாம் ததாசௌ பரிதாவமானோ ரேஜேதி வீர சிவஜ குமார கரே சமாதாய மகாபிரபாதாம் சக்திம் மஹோல்காமிவ தீப்த தீப்தாம் திருஷ்ட்வா தமாயாதமதி பிரசண்டம் அவ்யாகுலம் ஷண்முகமப்ரமேயம் தைத்யோபபாஷே சுரசத்தமான்ச குமார ஏஷ த்விஷதாம் ப்ரஹந்தாம் அனேன சாகம் யஹமேக வீரோ யோத்ஸ்யேஜ சர்வான் அஹமேவ வீரான் கணாம்ஜ சர்வான் அபிதாதயாமி தலோகபாலான் ஹரிநாயகாம்ச இத்தேவ முக்த்வா ச ததா மஹாபல குமாரமுத்திஷ யயௌ ச யோத்தும் ஜக்ரஹ சக்திம் பரமாத்புதாம் ஜத தாரகோ தேவவரான் பபாஷே தாரக உவாச குமாரோ மே கிருதச்சாத்ய பவத்பிஷ்ச கதம் கிருத யூயம் கதத்ர பாதேவ விசேஷா சக்ரச்சேமேஸ்வரோ புரைதாபியாம் கிருதம் கர்ம விருத்தம் வேத மார்கதம் சச்ருணத்வம் மயா புரோக்தம் வர்ணயாமி விசேஷதம் தத்ர விஷ்ணுச்சலி தோஷி விவேகி விசேஷதம் பலிர்யேன புராபத்தலமாசிரித்ய பாபதம் தேனைவ யத்தத பூர்வம் அசுரோ மதுகைடபௌ சிரௌ ஹீனௌ கிருதௌ பௌத்யா வேத மார்க்கோ விவர்ஜிதம் மோஹினீ ரூபதோ நேன பங்கிபேத கிருதோ ஹி வை தேவாசுர சுதாபானே வேத மார்க்கோ விகர்ஹிதம் ராமோ பூத்வா ஹதானாரீ வாலி வித்வம்சி தோஹிதம் புனர்வைஸ்ரவனோ விப்ரௌ ஹதோ நீதிர்ஹதாஸ்ருதே பாபம் வினா ஸ்வகீயா ஸ்திரீ த்யக்தா பாபரதேன யத் தத்ராபி ஸ்ருதி மார்க்கஸ்ய த்வம்சித ஸ்வார்த்த ஹேதவே ஸ்வஜன்யா சிரச்சின்னம் அவதாரே ரதாக்கியகே குரு புத்ராபமானஸ்ச கிருதோனேன துராத்மனா கிருஷ்ண பூத்வான்யனாரியஸ்ச தூஷிதாஹ குலதர்மதஹ கிருதி மார்க்கம் பரித்யஜ்ய விவாஹாஹ கிருதாஸ்ததா புனஸ்ச வேத மார்க்கோ ஹி நிந்திதோ நவமே பவே ஸ்தாபிதம் நாஸ்திகமதம் வேத மார்க்க விரோத கிருத் ஏவம் ஏன கிருதம் பாபம் வேத மார்க்கம் விசிருஜ்ய வை சகதம் விஜயே யுத்தே பவே தர்ம மதாம் வரஹம் பிராதா ஜேஷ்டஸ்ய சக்கர பாபி மகான் மதம் தேன பாபான்யனேகானி கிருதானி நிஜஹேதுதம் நிவிருத்தோ ஹி திதேர் கர்ப்பஸ்வார்த்த ஹேதோர் விசேஷதம் தர்ஷிதா கௌதமஸ்திரீ வை ஹதோ விருத்ரஸ்ய விக்ப்ரதம் விஸ்வரூபத்விஜோதைர் வை பாகினேயசி சேத் குரோ நிகிருத்தானி ஜ சீர்ஷாணி ததத்வாத்வம் சிதஸ்ருதே கிருத்வா பஹூனி பாபானி ஹரிஷக்ர புனப்புனம் தேஜோபிர்விஹதாவேவ நஷ்டவீரியோ விசேஷதம் தயோர்பலேன தோ நோ யூயம் சங்கிராமே ஜயமாப்ஸ்யதம் கிமர்த்தம் மூடதாம் பிராப்ய பிராணாம் த்யக்திமிஹாகதாஹ ஜானந்தௌ தர்மமேதௌ ந ஸ்வார்த்தலம் பதமானசௌ தர்மம் வினாமராக்ருத்யம் நிஷ்பலம் சகலம் பவேத் மகாதிருஷ்டா விமௌ மேத்ய கிருதவந்தௌ புரஷிஷும் அஹம் பாலம் வதிஷ்யாமி தயோசோபி பவிஷ்யதி கிம் பால இதோ யாயாத் தூரம் பிராண பரிப்ஸயா இத்யுக்தோ திஷிஷ ஹரி வீரபத்ரமுவாசசம் புராஹதாஸ்வயா விப்ரா தக்ஷயஜ்ஞே ஹனேகஷம் தத்கர்மணப் ஃபலம் சாத்யம் தர்சயிஷ்யாமி மேந்தேனக பிரம்மோவாச இத்தேவ முக்த்வா தூ விதூய புண்ணியம் நிஜம் சதன்னிந்தன கர்மணா வை ஜக்ராஹ சக்திம் பரமாத்புதாம் ச ததாரகோ யுத்தவதாம் வரிஷ்டம் तम बालांति गमायांतम तारकासुर मोजसाम आजघान च वज्रेन शक्रो गुहपुरस्सरः तेन वज्र प्रहारेण तारको जर्जरीकृतः भूमौ पपाद सहसा निन्दाहदवलक्षणम् पतितोऽपि समुत्थाय शक्त्यादम् प्राहरदृशाम् पुरन्दरम् गजस्तम् हि पातयामास भूतले हाहाकारो महानासीत् पतिते च पुरन्दरे सेनाया निर्जराणाम् हि तद्दृष्ट्वा क्लेश आविशत् तारकेनापि तत्रैव यत्कृतम् कर्म दुःखदम् स्वनाशकारणम् धर्म विरुद्धम् तन्निबोधमे पतितम् च पदाक्रम्य हस्ताद्वज्रम् प्रगृह्य वै पुनर्उद्वज्रघातेन शक्रम् आदाडयद्भृजम् एवम् तिरस्कृतम् दृष्ट्वा शक्रम् विष्णुः प्रतापवान् चक्रमुद्यस्य भगवांस्तारकम् स जघानः चक्रप्रहाराभितो निपपादक्षितौ हितः पुनरुत्थाय दैत्येन्द्रः शक्त्या विष्णुम् जघानतम् तेन शक्तिप्रहारेण पतितोऽभिविचाच्युतः हाहाकारो महानासि चक्रुश्चादि निर्जराः निमेषेन पुनर्विष्णुर्यावदुत्तिष्ठते स्वयम् तावत् सवीरभद्रो हि तत्क्षणाद् आगतोऽसुरम् त्रिशूलम् च समुद्यम्य वीरभद्रः प्रतापवान् तारकम् दिविजाधीशम् जघानम् प्रदभम् बलिम् तत्त्रिशूलप्रहारेण सपपादक्षितौ तदा पतितोऽपि महातेजास्तारकः पुनरुत्थितः कृत्वा क्रोधम् महावीरः सकलासुरनायकः जघानपरया शक्त्या वीरभद्रम् तदोरसि वीरभद्रोऽपि पतितो भूतले मूर्छितक्षणम् तच्छक्त्या परया क्रोधान् निहतो वक्षसि ध्रुवम् स गणश्चैव देवास्ते गन्धर्वोरगराक्षसाः आहाकारेण महता चुक्रुषुश्च मुहुर्मुहुः निमेषमात्रा सहजा महौजा सवीरभद्रो द्विषदाम् निहन्त त्रिशूलमुद्यम्य तरित्प्रकाशम् जाज्वल्यमानम् प्रभया विरेजे स्वरोषिषाभासितदिग्वितानम् सूर्येन्दुबिम्बाग्निसमानमण्डलम् महाप्रभम् वीरभयावहम् परम् कालाक्यमत्यन्तकरम् महोज्ज्वलम् यावत् त्रिशूलेन तदा हन्तुकामो महाबलः वीरभद्रोऽसुरम् यावत् कुमारेण निवारितः इति श्रीशिवमहापुराणे द्वितीयायाम् रुद्रसंहितायाम् चतुर्थे कुमारखण्डे तारकवाक्य शक्रविष्णु वीरभद्र युद्धवर्णनम् नाम नवमोऽध्यायः ॐ कुमारखण्डम् ओन्पदावदध्यायम् ॐ
2: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
3: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Madhyandina Shaka, Adhyayam 5.

0: ஸ்ரீமந்தரக்ஷராஹ ஏனம் பந்தாரவருக்ஷாவருதம் உதத்திவாகனம் சக்திம் ஏனோதரிஷ்கச்சன்யேகாம் இந்தரேவசோ இதம் சுமேனரஷ்ருவரிதாகிலாகம் பரதிமாமஷ்குதா ஏதம் சர்வாஸ்வரதேவீரோராஸ்வரேஷ்வாரம்பரிபந்திரோயாதீரம்பரி சரிதாஜாயோ ீயமாதம் தியம் நோபபதீஜவியாஜாஸ்வரிஷ்மியோராய
1: ஸ்வச்சேதோ நிஷ்ராவதோ அனுபவேராமஹேஸ்வ
0: ശരീമേ കേശു രോജാ സമരസ്ഥിരോധേന ശരീരം

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ಕುಶಲಾಯ ನಮಃ, ಓಂ ಕುಮಾರಾಯ ನಮಃ, ಓಂ ಕುಶಲಾಗಮಾಯ ನಮಃ, ಓಂ ಹಿರಣ್ಯವರ್ಣಾಯ ಜ್ಯೋತಿಷ್ಮತೇ ನಮಃ, ಓಂ ನಾನಾಭೂತರತಾಯ ನಮಃ, ಓಂ ಧ್ವನಯೇ ನಮಃ, ಓಂ ಆರೋಗ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ನಮನಾಧ್ಯಕ್ಷಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಶ್ವಾಮಿತ್ರಾಯ ನಮಃ, ಓಂ ಧನೇಶ್ವರಾಯ ನಮಃ, ಓಂ ಬ್ರಹ್ಮಜ್ಯೋತಿಷೇ ನಮಃ, ಓಂ ವಸವೇ ನಮಃ, ಓಂ ಧಾಮ್ನೇ ನಮಃ, ಓಂ ಅನುತ್ತಮ ಮಹಾಜ್ಯೋತಿಷೇ ನಮಃ, ಓಂ ಮಾತಾಮಹಾಯ ನಮಃ, ಓಂ ಮಾತರಿಶ್ವನೇ ನಮಃ, ಓಂ ನಭಸ್ವತೇ ನಮಃ, ಓಂ ನಾಗಹಾರದೃಶೇ ನಮಃ, ಓಂ ಪುಲಸ್ತ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ಪುಲಹಾಯ ನಮಃ, ಓಂ ಅಗಸ್ತ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ಧಾತೂಕರ್ಣ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ಪರಾಶರಾಯ ನಮಃ, ಓಂ ನಿರಾವರಣ ನಿರ್ವಾರಾಯ ನಮಃ, ಓಂ ವೈರಂಜ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಷ್ಟರಶ್ರವಸೇ ನಮಃ, ಓಂ ಆತ್ಮಭುವೇ ನಮಃ, ಓಂ ಅನಿರುದ್ಧಾಯ ನಮಃ, ಓಂ ಅತ್ರಯೇ ನಮಃ, ಓಂ ಜ್ಞಾನಮೂರ್ತಯೇ ನಮಃ, ಓಂ ಮಹಾಯಶಸೇ ನಮಃ, ಓಂ ಲೋಕವೀರಾಗ್ರಣ್ಯೇ ನಮಃ, ಓಂ ವೀರಾಯ ನಮಃ, ಓಂ ಚಂಡಾಯ ನಮಃ, ಓಂ ಸತ್ಯಪರಾಕ್ರಮಾಯ ನಮಃ, ಓಂ ವ್ಯಾಲಕಲ್ಪಾಯ ನಮಃ, ಓಂ ಮಹಾಕಲ್ಪಾಯ ನಮಃ, ಓಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಯ ನಮಃ, ಓಂ ಕಲಾಧರಾಯ ನಮಃ, ಓಂ ಅಲಂಕರಿಷ್ಣವೇ ನಮಃ, ಓಂ ಅಚಲಾಯ ನಮಃ, ಓಂ ರೋಚಿಷ್ಣವೇ ನಮಃ, ಓಂ ವಿಕ್ರಮೋನ್ನತಾಯ ನಮಃ, ಓಂ ಆಯುಷೇ ನಮಃ, ಓಂ ಶಬ್ದಪತಯೇ ನಮಃ, ಓಂ ವಾಗ್ಮಿನೇ ನಮಃ, ಓಂ ಪ್ಲವನಾಯ ನಮಃ, ಓಂ ಶಿಖಿಸಾರಥಯೇ ನಮಃ, ಓಂ ಅಸಂಸೃಷ್ಟಾಯ ನಮಃ, ಓಂ ಅತಿಥಯೇ ನಮಃ, ಓಂ ಶತ್ರವೇ ನಮಃ, ಓಂ ಪ್ರಮಾಥಿನೇ ನಮಃ, ಓಂ ಪಾದಪಾಸನಾಯ ನಮಃ, ಓಂ ವಸುಶ್ರವಸೇ ನಮಃ, ಓಂ ಕವ್ಯವಾಹಾಯ ನಮಃ, ಓಂ ಪ್ರತಪ್ತಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಶ್ವಭೋಜನಾಯ ನಮಃ, ಓಂ ಜಪ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ಜರಾದಿಶಮನಾಯ ನಮಃ, ಓಂ ಲೋಹಿತಾಯ ತನೂನಪತೇ ನಮಃ, ಓಂ ಪೃಷದಶ್ವಾಯ ನಮಃ, ಓಂ ನಭೋಯೋನಯೇ ನಮಃ, ಓಂ ಸುಪ್ರತೀಕಾಯ ನಮಃ, ಓಂ ತಮಿಸ್ರಗ್ನೇ ನಮಃ, ಓಂ ನಿಧಾಗಾಯ ತಪನಾಯ ನಮಃ, ಓಂ ಮೇಘಭಕ್ಷಾಯ ನಮಃ, ಓಂ ಪರಪುರಂಜಯಾಯ ನಮಃ, ಓಂ ಸುಖಾನಿಲಾಯ ನಮಃ, ಓಂ ಸುನಿಷ್ಪಣ್ಣಾಯ ನಮಃ, ಓಂ ಸುರಭಯೇ ಶಿಶಿರಾತ್ಮಕಾಯ ನಮಃ, ಓಂ ವಸಂತಾಯ ಮಾಧವಾಯ ನಮಃ, ಓಂ ಗ್ರೀಷ್ಮಾಯ ನಮಃ, ಓಂ ನಭಸ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ಬೀಜವಾಹನಾಯ ನಮಃ, ಓಂ ಅಂಗಿರಾ ಗುರವೇ ನಮಃ, ಓಂ ಆತ್ರೇಯಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಮಲಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಶ್ವಪಾವನಾಯ ನಮಃ, ಓಂ ಪಾವನಾಯ ನಮಃ, ಓಂ ಪುರಜಿತೇ ನಮಃ, ಓಂ ಶಕ್ರಾಯ ನಮಃ, ಓಂ ತ್ರೈವಿದ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ನವಾವರಣಾಯ ನಮಃ, ಓಂ ಮನೋಬುದ್ಧಯೇ ನಮಃ, ಓಂ ಅಹಂಕಾರಾಯ ನಮಃ, ಓಂ ಕ್ಷೇತ್ರಜ್ಞಾಯ ನಮಃ, ಓಂ ಕ್ಷೇತ್ರಪಾಲಕಾಯ ನಮಃ, ಓಂ ಜಮದಗ್ನಯೇ ನಮಃ, ಓಂ ಬಲನಿಧಯೇ ನಮಃ, ಓಂ ವಿಗಾಲಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಶ್ವಗಾಲವಾಯ ನಮಃ, ಓಂ ಅಘೋರಾಯ ನಮಃ, ಓಂ ಅನುತ್ತರಾಯ ನಮಃ, ಓಂ ಯಜ್ಞಾಯ ನಮಃ, ಓಂ ಶ್ರೇಯಸೇ ನಮಃ, ಓಂ ನಿಶ್ರೇಯಸಪ್ರದಾಯ ನಮಃ, ಓಂ ಶೈಲಾಯ ನಮಃ, ಓಂ ಗಗನಕುಂದಾಭಾಯ ನಮಃ, ಓಂ ದಾನವಾರಯೇ ನಮಃ, ಓಂ ಅರಿಂದಮಾಯ ನಮಃ, ಓಂ ಚಾಮುಂಡಾಯ ನಮಃ, ಓಂ ಜನಕಾಯ ನಮಃ, ಓಂ ಚಾರುನಿಶಲ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ಲೋಕಶಲ್ಯದೃಶೇ ನಮಃ, ಓಂ ಚತುರ್ವೇದಾಯ ನಮಃ, ಓಂ ಚತುರ್ಭಾವಾಯ ನಮಃ, ಓಂ ಚತುರಾಯ ನಮಃ, ಓಂ ಚತುರಾಯ ನಮಃ, ಓಂ ಚತುರಪ್ರಿಯಾಯ ನಮಃ, ಓಂ ಆಮ್ನಾಯಾಯ ನಮಃ, ಓಂ ಸಮಾಮ್ನಾಯಾಯ ನಮಃ, ಓಂ ತೀರ್ಥದೇವಾಯ ಶಿವಾಲಯಾಯ ನಮಃ, ಓಂ ಬಹುರೂಪಾಯ ನಮಃ, ಓಂ ಮಹಾರೂಪಾಯ ನಮಃ, ಓಂ ಸರ್ವರೂಪಾಯ ನಮಃ, ಓಂ ಚರಾಚರಾಯ ನಮಃ, ಓಂ ನ್ಯಾಯ ನಿರ್ಮಾಯಕಾಯ ನಮಃ, ಓಂ ನೇಯಾಯ ನಮಃ, ಓಂ ನ್ಯಾಯಗಮ್ಯಾಯ ನಮಃ, ಓಂ ನಿರಂಜನಾಯ ನಮಃ, ಓಂ ಸಹಸ್ರಮೂರ್ಧ್ನೇ ನಮಃ, ಓಂ ದೇವೇಂದ್ರಾಯ ನಮಃ, ಓಂ ಸರ್ವಶಸ್ತ್ರಪ್ರಭಂಜನಾಯ ನಮಃ, ಓಂ ಮುಂಡಿನೇ ನಮಃ, ಓಂ ವಿರೂಪಾಯ ನಮಃ, ಓಂ ವಿಕೃತಾಯ ನಮಃ, ಓಂ ದಂಡಿನೇ ನಮಃ, ಓಂ ನಾದಿನೇ ನಮಃ, ಓಂ ಗುಣೋತ್ತಮಾಯ ನಮಃ, ಓಂ ಪಿಂಗಲಾಕ್ಷಾಯ ನಮಃ, ಓಂ ಬಹ್ವಕ್ಷಾಯ ನಮಃ, ಓಂ ನೀಲಗ್ರೀವಾಯ ನಮಃ, ஓம் நிராமயாய நமஹ, ஓம் சஹஸ்ரபாஹவே நமஹ, ஓம் சர்வேஷாய நமஹ, ஓம் சரண்யாய நமஹ, ஓம் சர்வலோகத்ருஷே நமஹ, ஓம் பத்மாசனாய நமஹ, ஓம் பரஞ்சோதிஷே நமஹ, ஓம் பாரம்பரிய பலப்பிரதாய நமஹ, ஓம் பத்மகர்பாய நமஹ, ஓம் மகாகர்பாய நமஹ, ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் விசக்ஷணாய நமஹ, ஓம் பராவரஜ்ஞாய நமஹ, ஓம் வரதாய நமஹ, ஓம் வரேண்யாய நமஹ, ஓம் மகாஸ்வனாய நமஹ, ஓம் தேவாசுர குருதேவாய நமஹ, ஓம் தேவாசுர நமஸ்கிருதாய நமஹ, ஓம் தேவாசுர மகாமித்ராய நமஹ, ஓம் தேவாசுர மகேஸ்வராய நமஹ, ஓம் தேவாசுரேஸ்வராய நமஹ, ஓம் திவ்யாய நமஹ, ஓம் தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ, ஓம் தேவதேவாய நமஹ, ஓம் அனயாய நமஹ, ஓம் அசிந்த்யாய நமஹ, ஓம் தேவதாத்மனே நமஹ, ஓம் ஆத்மசம்பவாய நமஹ, ஓம் சத்யாய நமஹ, ஓம் மகாசுரவ்யாதாய நமஹ, ஓம் தேவசிம்ஹாய நமஹ, ஓம் திவாகராய நமஹ, ஓம் விபுதாக்ரசராய ஸ்ரேஷ்டாய நமஹ, ஓம் சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ, ஓம் சிவஜானரதாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் ஸ்ரீகிஸ்ரீபர்வதப்ரியாய நமஹ, ஓம் வஜ்ரஹஸ்தாய நமஹ, ஓம் சித்தகட்காய நமஹ, ஓம் நரசிம்ஹநிபாதனாய நமஹ, ஓம் ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, ஓம் லோகச்சாரிணே நமஹ, ஓம் தர்மச்சாரிணே நமஹ, ஓம் தனாதிபாய நமஹ, ஓம் நந்தினே நமஹ, ஓம் நந்தீஸ்வராய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் நக்னவ்ரதரதராய நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் லிங்காத்யக்ஷாய நமஹ, ஓம் சுராத்யக்ஷாய நமஹ, ஓம் யுகாத்யக்ஷாய நமஹ, ஓம் யுகாபஹாய நமஹ, ஓம் ஸ்வதாம்னே நமஹ, ஓம் ஸ்வகதாய நமஹ, ஓம் ஸ்வர்கிணே நமஹ, ஓம் ஸ்வராய நமஹ, ஓம் ஸ்வரமயஸ்வனாய நமஹ, ஓம் பாணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பீஜகர்த்ரே நமஹ, ஓம் கர்மக்ருதே நமஹ, ஓம் தர்மசம்பவாய நமஹ, ஓம் தம்பாய நமஹ, ஓம் லோபாய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் சர்வபூதமஹேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்மசானநிலையாய நமஹ, ஓம் த்ரயக்ஷாய நமஹ, ஓம் சேதவே நமஹ, ஓம் அப்ரத்யமாக்ருதயே நமஹ, ஓம் லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ, ஓம் த்ரயம்பகாய நமஹ, ஓம் நாகபூஷணாய நமஹ, ஓம் அந்தகாரயே நமஹ, ஓம் மகத்வேஷிணே நமஹ, ஓம் விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ, ஓம் ஹீனதோஷாய நமஹ, ஓம் அக்ஷயகுணாய நமஹ, ஓம் தக்ஷாரயே நமஹ, ஓம் பூஷதந்தபிதே நமஹ, ஓம் பூர்ணாய நமஹ, ஓம் பூரயித்ரே நமஹ, ஓம் புண்ணியாய நமஹ, ஓம் சுகுமாராய நமஹ, ஓம் சுலோச்சனாய நமஹ, ஓம் சன்மார்க்கபாய நமஹ, ஓம் பிரியாய நமஹ, ஓம் தூர்த்தாய நமஹ, ஓம் புண்ணியகீர்த்தயே நமஹ, ஓம் அனாமயாய நமஹ, ஓம் மனோஜவாய நமஹ, ஓம் தீர்த்தகராய நமஹ, ஓம் ஜடிலாய நமஹ, ஓம் நியமேஸ்வராய நமஹ, ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ, ஓம் வசுரேதசே நமஹ, ஓம் வசுப்ரதாய நமஹ, ஓம் சத்கதயே நமஹ, ஓம் சித்திதாய நமஹ, ஓம் சித்தயே நமஹ, ஓம் சஜ்ஜாதயே நமஹ, ஓம் கலகண்டகாய நமஹ, ஓம் கலாதராய நமஹ, ஓம் மகாகாலபூதாய நமஹ, ஓம் சத்யபராயணாய நமஹ, ஓம் லோகலாவண்யகர்த்ரே நமஹ, ஓம் லோகோத்தரசுகாலயாய நமஹ, ஓம் சந்திரசஞ்சீவனாய நமஹ, ஓம் சாஸ்த்ரே நமஹ, ஓம் லோகக்ராஹாய நமஹ, ஓம் மகாதிபாய நமஹ, ஓம் லோகபந்தவே நமஹ, ஓம் லோகநாதாய நமஹ, ஓம் கிருதஜ்ஞாய நமஹ, ஓம் கிருத்திபூஷிதாய நமஹ, ஓம் அனபாயாய நமஹ, ஓம் அக்ஷராய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, ஓம் தேஜோமயாய துதிதராய நமஹ, ஓம் லோகமானினே நமஹ, ஓம் திருணார்ணவாய நமஹ, ஓம் சுசிஸ்மிதாய நமஹ, ஓம் பிரசன்னாத்மனே நமஹ, ஓம் அஜேயாய நமஹ, ஓம் துரதிக்ரமாய நமஹ, ஓம் ஜோதிர்மயாய நமஹ, ஓம் ஜெகந்நாதாய நமஹ, ஓம் நிராகாராய நமஹ, ஓம் ஜலேஸ்வராய நமஹ, ஓம் தும்பவீணாய நமஹ, ஓம் மகாகாயாய நமஹ, ஓம் விசோகாய நமஹ, ஓம் சோகநாசனாய நமஹ, ஓம் த்ரிலோகபாய நமஹ, ஓம் த்ரிலோகேஷாய நமஹ, ஓம் சர்வசுத்தயே நமஹ, ஓம் அதோக்ஷஜாய நமஹ, ஓம் அவ்யக்த லக்ஷணாய தேவாய நமஹ. ஓம் வ்யக்தாவ்யக்தாய நமஹ. ஓம் விஷாம்பதயே நமஹ. ஓம் வரஷீலாய நமஹ. ஓம் வரகுணாய நமஹ. ஓம் சாராயமானதராய நமஹ. ஓம் யமாய நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் விஷ்ணவே பிரஜாபாலாய நமஹ. ஓம் ஹம்சாய நமஹ. ஓம் ஹம்சகதயே நமஹ. ஓம் வயாய நமஹ. ஓம் வேதசே நமஹ. ஓம் விதாத்ரே நமஹ. ஓம் தாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரஷ்ட்ரே நமஹ. ஓம் ஹர்த்ரே நமஹ. ஓம் சதுர்முகாய நமஹ. ஓம் கைலாசசிகரவாசினே நமஹ. ஓம் சர்வாவாசினே நமஹ. ஓம் சதாகதயே நமஹ. ஓம் ஹிரண்யகர்ப்பாய நமஹ. ஓம் த்ருஹிணாய நமஹ. ஓம் பூதபாலாய நமஹ. ஓம் பூபதயே நமஹ. ஓம் சத்யோகினே நமஹ. ஓம் யோக வித்யோகினே நமஹ. ஓம் வரதாய நமஹ. ஓம் பிரம்மண பிரியாய நமஹ. ஓம் தேவ பிரியாய நமஹ. ஓம் தேவநாதாய நமஹ. ஓம் தேவகாய நமஹ. ஓம் தேவசிந்தகாய நமஹ. ஓம் விஷமாக்ஷாய நமஹ. ஓம் விரூபாக்ஷாய நமஹ. ஓம் ரிஷதாய ரிஷவர்தனாய நமஹ. ஓம் நிர்மமாய நமஹ. ஓம் நிரஹங்காராய நமஹ. ஓம் நிர்மோகாய நமஹ. ஓம் நிருபத்ரவாய நமஹ. ஓம் தர்பக்னே நமஹ. ஓம் தர்பதாய நமஹ. ஓம் திருப்தாய நமஹ. ஓம் சர்வார்த்த பரிவர்த்தகாய நமஹ. ஓம் சஹஸ்ரார்ச்சயே நமஹ. ஓம் பூதி பூஷாய நமஹ. ஓம் ஸ்னிக்தாக்ருதயே நமஹ. ஓம் அதக்ஷிணாய நமஹ. ஓம் பூதபவ்ய பவன்நாதாய நமஹ. ஓம் விபவாய நமஹ. ஓம் பூதிநாசனாய நமஹ. ஓம் அர்த்தாய நமஹ. ஓம் அனர்த்தாய நமஹ. ஓம் மகாகோஷாய நமஹ. ஓம் பரகாரியைக பண்டிதாய நமஹ. ஓம் நிஷ்கண்டகாய நமஹ. ஓம் கிருதானந்தாய நமஹ. ஓம் நிர்வியாஜாய வியாஜமர்தனாய நமஹ. ஓம் சத்வவதே நமஹ. ஓம் சாத்விகாய நமஹ. ஓம் சத்யாய நமஹ. ஓம் கிருதஸ்நேஹாய நமஹ. ஓம் கிருதாகமாய நமஹ. ஓம் அகம்பிதாய நமஹ. ஓம் குணக்ராஹிணே நமஹ. ஓம் நைகாத்மனே நமஹ. ஓம் நைக கர்ம கிருதே நமஹ. ஓம் சுப்ரீதாய நமஹ. ஓம் சுகதாய நமஹ. ஓம் சூக்ஷ்மாய நமஹ. ஓம் சுகராய நமஹ. ஓம் தக்ஷிணாநிலையாய நமஹ. ஓம் நந்திஸ்கந்ததராய நமஹ. ஓம் துரியாய நமஹ. ஓம் பிரகடாய நமஹ. ஓம் பிரீதிவர்தனாய நமஹ. ஓம் அபராஜிதாய நமஹ. ஓம் சர்வசஹாய நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் சத்வவாஹனாய நமஹ. ஓம் அத்ருதாய நமஹ. ஓம் ஸ்வத்ருதாய நமஹ. ஓம் சித்தாய நமஹ. ஓம் பூதமூர்த்தயே நமஹ. ஓம் யசோதனாய நமஹ. ஓம் வாராஹ ஸ்ருங்கத்ருக்ஸ்ருங்கினே நமஹ. ஓம் பலவதே நமஹ. ஓம் ஏகநாயகாய நமஹ. ஓம் ஸ்ருதி பிரகாஷாய நமஹ. ஓம் ஸ்ருதிமதே நமஹ. ஓம் ஏகபந்தவே நமஹ. ஓம் அநேகத்ருஷே நமஹ. ஓம் ஸ்ரீவத்சல சிவாரம்பாய நமஹ. ஓம் சாந்தபத்ராய நமஹ. ஓம் சமாயேஷசே நமஹ. ஓம் பூஷயாய நமஹ. ஓம் பூஷணாய நமஹ. ஓம் பூதயே நமஹ. ஓம் பூதிக்ருதே நமஹ. ஓம் பூதபாவனாய நமஹ. ஓம் அகம்பாய நமஹ. ஓம் பக்திகாயாய நமஹ. ஓம் காலஹானயே நமஹ. ஓம் கலாவிபவே நமஹ. ஓம் சத்யவிரத மகாத்யாகினே நமஹ. ஓம் நித்யா சாந்தி பராயணாய நமஹ. ஓம் பரார்த்த விருத்தயே வரதாய நமஹ. ஓம் விரக்தாய நமஹ. ஓம் விசாரதாய நமஹ. ஓம் சுபதாய நமஹ. ஓம் சுபகர்த்ரே நமஹ. ஓம் சுபநாம்னே நமஹ. ஓம் ஸ்வயம் சுபாய நமஹ. ஓம் அனர்த்திதாய நமஹ. ஓம் குணக்ராஹிணே நமஹ. ஓம் அகர்த்ரே நமஹ. ஓம் கனகப்ரபாய நமஹ. ஓம் ஸ்வபாவபத்ராய நமஹ. ஓம் மத்யஸ்தாய நமஹ. ஓம் சத்ருக்னாய நமஹ. ஓம் விக்னநாசனாய நமஹ. ஓம் ஷிகண்டினே நமஹ. ஓம் கவசினே நமஹ. ஓம் சூலினே நமஹ. ஓம் ஜடினே நமஹ. ஓம் முண்டினே நமஹ. ஓம் குண்டலினே நமஹ. ஓம் அமிருத்யவே நமஹ. ஓம் சர்வதிருஷே சிம்ஹாய நமஹ. ஓம் தேஜோராஷயே மகாமணயே நமஹ. ஓம் அசங்கேயாய நமஹ. ஓம் அப்ரமேயாத்மனே நமஹ. ஓம் வீரியவதே நமஹ. ஓம் வீரியகோவிதாய நமஹ. ஓம் வேத்யாய நமஹ. ஓம் வியோகாத்மனே நமஹ. ஓம் சப்தாவரமுனீஸ்வராய நமஹ. ஓம் அனுத்தமாய துராதர்ஷாய நமஹ. ஓம் மதுர பிரியதர்ஷனாய நமஹ. ஓம் சுரேஷாய நமஹ. ஓம் ஸ்மரணாய நமஹ. ஓம் சர்வாய நமஹ. ஓம் சப்தாய நமஹ. ஓம் பிரதபதாம்பராய நமஹ. ஓம் காலபக்ஷாய நமஹ. ஓம் காலகாலாய நமஹ. ஓம் கங்கணி கிருதவாசுகையே நமஹ. ஓம் மகேஷ்வாசாய நமஹ. ஓம் மஹீபர்த்ரே நமஹ. ஓம் நிஷ்கலங்காய நமஹ. ஓம் விஷுங்கலாய நமஹ. ஓம் த்யுமனயே தரணயே நமஹ. ஓம் தன்யாய நமஹ. ஓம் சித்திதாய நமஹ. ஓம் சித்தி சாதனாய நமஹ. ஓம் விஸ்வதஸம்ப்ரவர்த்தாய நமஹ. ஓம் வியுடோரஸ்காய நமஹ. ஓம் மஹாபுஜாய நமஹ. ஓம் சர்வயோனயே நமஹ. ஓம் நிராதங்காய நமஹ. ஓம் நரநாராயண பிரியாய நமஹ. ஓம் நிர்லேபாய நமஹ. ஓம் யதிசங்காத்மனே நமஹ. ஓம் நிர்வ்யங்காய நமஹ. ஓம் வ்யங்கநாசனாய நமஹ. ஓம் ஸ்தவ்யாய நமஹ. ஓம் ஸ்தவ பிரியாய நமஹ. ஓம் ஸ்தோத்ரே நமஹ. ஓம் வ்யாசமூர்த்தயே நமஹ. ஓம் நிராகுலாய நமஹ. ஓம் நிரவத்யமயோபாயாய நமஹ. ஓம் வித்யாராஷயே நமஹ. ஓம் சத்கிருதாய நமஹ. ஓம் பிரசாந்த புத்தயே நமஹ. ஓம் அக்ஷுண்ணாய நமஹ. ஓம் சங்கிரஹாய நமஹ. ஓம் நித்யசுந்தராய நமஹ. ஓம் வையாக்ரதுர்யாய நமஹ. ஓம் தாத்ரீஷாய நமஹ. ஓம் சங்கல்பாய நமஹ. ஓம் சர்வரீபதயே நமஹ. ஓம் பரமார்த்த குரவே நமஹ. ஓம் தத்தாய நமஹ. ஓம் சூரயே நமஹ. ஓம் ஆஶ்ரிதவத்சலாய நமஹ. ஓம் சோமாய நமஹ. ஓம் ரசஜ்ஞாய நமஹ. ஓம் ரசதாய நமஹ. ஓம் சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ சிவமஹாபுராணே சதுர்த்யாம் கோடிருத்ரசம்ஹிதாயாம் சிவசஹஸ்ரநாம வர்ணனம் நாம பஞ்சத்ரிம்சோத்யாயஹ ஸமாப்தஹ. ஓம்
1: ஓம் நமஸ்ஸிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ பிரத்யக் போதானந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஆப்கே ஹாத் மே கடா ஹை, அகர் தோ கடா ஜோ மிட்டி கா பனா.

சந்திரசந்திரமனோ தேவமேதூரிஹம்சி சன்னிதிஞ்சுமோரிந்துமிஞ்சாஸ்வாபயோதீஷாசுகந்தோ சமச்சோத்தாவிரோதவிந்தேஷேஷாவோஜனாதிராசாருதாசே விஷேத்தை ஹரிஷாஜுனியம் தம்மா.

ஹரியஸ்வம் தத்தாரிஞ்சர்ஹரிதாந்தரிஸ்மாதோ இந்தாய தவித்தே விபஸ்டே மனசே சுவிந்தோரோரிஷ்டோரிஜர்மோஜகாஸ்வரேவோ மகாபி சித்தாஜம் ஜோதிஷாஸ்மாரோச்சரம் திவ சேவாத்திரே சம்மதிப்பகாயதபுருகோதம் போருஷ்டுதம் இந்தம் ஏர்த்திஷ்ட விடமாதே வாததா சர்ச்சிவர்கோர்கத்னோதாதாரபோதரி கிரீரும் வஜ்ராம் அபஸ்பர்விடந்தரனா சராஜமிபுருஸ்துத ஏகாருத்ராணி விக்னதே இந்தஜீத்ரா சமர்த்தியாச ஜம்தரே.

ஹேமயந்தோயதாமதிமச்சாவிதத்வாரங்கிராஹ மகாபாதோஷதஸ்ருதம்.